யாரும் பரிஷ்கு மீகா சம்பல்லா தூத்தபி ரோவெட்ட மம்பிச்ச மீகா தப்பாலும் திக்காரி சீதம் பாசே பிரி மனவாசே பிரி ரோவு குசர்த்து ஷாப்பி யுதிஷ்வரத்திக்குதம் கோமத்தன்